சசமா சசமா அந்தி கருப்பாய் நாடாய் உத்தாய் அண்ணாங்கம் சசமா சசமா நத்தபலி கமாஸ் மசாய் பிங்காய். ஹாய், அக்கு வேண்டி கிட்ட டாக்டர் பண்ணு மண்டியங்க YFM பகுலாய் சஜாலாய்.